0: SBS, a world of difference. You're with SBS Tamil on mobile, online and on radio.
1: இது SBS தமிழ். மொபைல், இணையம், வானொலி வழியாக நீங்கள் இணைந்து கொண்டுள்ளீர்கள்.
2: நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று ஜூலை மாதம் 2 தேதி, ஆணி திங்கள் 18 நாள், வியாழக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் நான் குலசேகரம் சஞ்சயன். எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பாகும் இந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான கேமர்கள் மக்களுக்கும், நீங்கள் வாழும் அந்த நிலத்தின் பாரம்பரிய உரிமையாளர்களான பூர்வீகக்குடி மக்கள் மற்றும் டொரஸ்ட்ரை தீவு மக்களுக்கும் நாம் சிரம் தாழ்த்தி அவர்களை வணங்குகிறோம். அவர்களின் கடந்த கால மற்றும் நிகழ்கால பெரியவர்களுக்கு மரியாதை செலுத்துகிறோம். நேர்களே, நமது இன்றைய நிகழ்ச்சி மதியம் 12 மணிக்கு நேரலையாகவும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாகவும் ஒலிக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியின் முக்கிய அம்சங்கள் என்னவென்று முதலில் பார்ப்போமா?
3: In Australia, the doors of opportunity are open to us all.
4: But Australian graduates who are dealing with a cost of learning crisis are being forced to pay more on the HEX debts because of the unfair way that indexation is applied.
5: The average HEX debt today is about 27 grand. This will cut that debt by about $5,500.
2: HEX அல்லது ஹெல்ப் கடன் என்று அழைக்கப்படும் மாணவர் கடனை திருப்பிச் செலுத்தும் முறை இப்போது முற்றிலும் மாறியிருக்கிறது. இது குறித்த செய்தியின் பின்னணி, ஆஸ்திரேலியன் பிரஷ் டர்க்கி புதர்கோழி குறித்த அரிய தகவல்களை தொகுத்து கீதா மதிவாணன் வழங்கும் நம்ம ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி, நம் நாட்டில் ஆயர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்த விளக்கம், மற்றும் விஸ்டம் டீ எனப்படும் ஞான பெற்களால் ஏற்படும் சிரமங்கள் குறித்த ஒரு நேர்காணல் என்பன ஒலிக்க உள்ளன. முதலில் செய்தியின் பின்னணி.

0: ஆஸ்திரேலிய தமிழ் சமூகத்தில் ஏதாவது செய்திகள் சம்பவங்கள் நடந்தால் அதை அனைவருக்கும் தெரியப்படுத்த வேண்டும், அது பதிவு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் ஒரு மின்னஞ்சல் தொலைவில் தான் நாங்கள் உள்ளோம். எழுதுங்கள் tamil.program@sbs.com.au. அடுத்து செய்தியின் பின்னணி. ஆஸ்திரேலியாவில் பல்கலைக்கழகம், டேஃப் எனும் தொழில்நுட்ப கல்லூரி போன்றவற்றில் மேற்கல்வி படிப்பதற்காக அரசிடம் கடன் வாங்கியவர்களின் எண்ணிக்கை 30 லட்சத்திற்கும் அதிகம். இந்த கடன் ஹெக்ஸ் அல்லது ஹெல்ப் கடன் என்று அழைக்கப்படுகிறது. இதனை திருப்பிச் செலுத்தும் முறை இப்போது முற்றிலும் மாறியிருக்கிறது. பலருடைய கடனின் அளவே ஒரே தடவையில் 20% குறைந்திருக்கிறது. புதிய நிதியாண்டு நேற்று தொடங்கியிருக்கும் இந்த வேளையில் இந்த மாற்றம் ஒவ்வொருவரின் ஊதியச் சீட்டிலும் தெரிய தொடங்கியிருக்கிறது. ஆனால் விதிகளின் நுணுக்கத்திற்குள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயமும் மறைந்திருக்கிறது. யாருக்கு உண்மையான நன்மை, யாருக்கு சிக்கல் காத்திருக்கிறது? இது குறித்த செய்தியின் பின்னணியை எடுத்து வருகிறோம். 18 வயதில் நன்றாக புரியாத ஒரு கடனுக்கு கையெழுத்திட்டதாக சொல்கிறார் ஒரு பட்டதாரி. பொது சுகாதாரம் தொடர்பான பட்டப்படிப்பை முடித்து இப்போது ஒரு பொது மருத்துவமனையில் பணிபுரியும் அவரது கடன் ஒரு காலத்தில் $43,000 தொட்டது. இது திருப்பிச் செலுத்த வேண்டிய கடன் என்பதே அப்போது தெரியவில்லை என்கிறார் அவர். இது ஒரு தனிநபரின் அனுபவம் மட்டுமல்ல, கல்விக்கடன் சுமையை உணரும் லட்சக்கணக்கான இளம் ஆஸ்திரேலியர்களின் குரல். இந்த சுமையை குறைப்பதற்காக 2025 தேர்தலில் லேபர் கட்சி ஒரு முக்கிய வாக்குறுதி அளித்தது.
1: I want every parent to be able to tell their child, no matter where you live or where you come from, in Australia the doors of opportunity are open to us all. And like every other Labor government, we'll just widen that door a bit more.
0: கல்விக் கடனை 20% குறைப்பது என்ற அந்த வாக்குறுதி இப்போது நிறைவேற்றப்பட்டுவிட்டது.
2: Talent's everywhere. It's opportunity that's not. And it's education that can help change that. It's education that can open those doors of opportunity wider than almost anything else. And that's what this bill that I've just introduced is all about. It'll help us to make our university system and our whole education system better and fairer and help to open those doors of opportunity just a little bit wider.
0: 3 மில்லியன் ஆஸ்திரேலியர்களில் பெரும்பாலானோருக்கு இந்த கிறிஸ்துமஸிற்குள் ஹெக்ஸ் கடன் 20%, சராசரியாக ஏறத்தாழ $5,500 குறையும் என்று கல்வி அமைச்சர் ஜேசன் கிளேர் கூறினார்.
2: 100,000 young Australians have got the best text message that they'll ever get. They got a message telling them that their HEX debt has been cut by 20%. And this week, another 1.5 million Australians will get that same message. And the week after that, another 1.5 million Australians will get that message too. And you don't have to do a thing. You just got to wait for the ding.
0: இந்த ஒரே தடவை கடன் குறைப்பு எவ்வளவு பெரியது தெரியுமா? நாடு முழுவதும் ஏறத்தாழ $16 பில்லியன் மதிப்புள்ள கல்வி கடன் இதன் மூலம் இல்லாமல் அளிக்கப்பட்டிருக்கிறது. நாட்டின் வரலாற்றிலேயே மிகப்பெரிய கல்வி கடன் குறைப்பு இது என்பது சுட்டிக்காட்டத்தக்கது. ஒரு மாணவரின் கடன் சராசரியாக ஏறத்தாழ $27,500, அதிலிருந்து சராசரியாக $5,500 வெட்டப்பட்டுள்ளது. கடன் வைத்திருப்போரில் சுமார் 70% பேர் 35 வயதுக்குட்பட்ட இளையவர்கள் என்பதால் இளம் தலைமுறையினருக்கு இது ஒரு கணிசமான நிம்மதி தரும் செய்தி. இதற்காக நீங்கள் தனியாக எதுவும் செய்ய வேண்டியதில்லை. 2025 June 1 இருந்த கடன் தொகையின் அடிப்படையில் வரி அலுவலகம் ATO தானாகவே இந்த குறைப்பை செய்துவிடும். முக்கியமான நுணுக்கம் என்னவென்றால், 20% முதலில் குறைக்கப்பட்டு அதன் பிறகே அந்த ஆண்டின் இண்டெக்ஸேஷன், அதாவது விலைவாசி ஏற்றத்திற்கான குறியீட்டு முறை கணக்கிடப்படுகிறது. கடனின் அளவு குறைந்தது ஒரு பக்கம், ஆனால் இதைவிட நீண்டகால தாக்கம் கொண்டது இன்னொரு மாற்றம். அதென்ன மாற்றம்? திருப்பிச் செலுத்த தொடங்கும் வருமான வரம்பு. முன்னர் ஆண்டு வருமானம் ஏறத்தாழ $54,000 தாண்டியவுடன் கடனை திருப்பிச் செலுத்த தொடங்க வேண்டியிருந்தது. இப்போது அந்த வரம்பு $67,000 உயர்த்தப்பட்டுள்ளது. $67,000 கீழே சம்பாதிப்பவர்கள் அவர்களது வருமானம் உயரும் வரை கடனில் $1 கூட திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை. இன்னும் ஒரு முக்கிய மாற்றம் இருக்கிறது. எதிர்வரும் காலத்தில் ஒருவருடைய முழு வருமானத்தின் மேலல்ல, $67,000 மேலுள்ள பகுதிக்கு மட்டுமே எவ்வளவு தொகை திருப்பிச் செலுத்த வேண்டும் என்பது கணக்கிடப்படும். இதை மார்ஜினல் முறை என்கிறார்கள். $67,000 இருந்து
3: 125,000 டாலர்கள் வரை ஒவ்வொரு டாலருக்கும் 15%, அதற்கு மேல் 17%. எனினும் 179,000 டாலருக்கு மேல் சம்பாதிப்பவர்கள் மட்டும் முன்னர் போலவே முழு வருமானத்தில் 10% செலுத்துவார்கள். அவர்களுக்கு எந்தவித மாற்றமும் இல்லை.
2: The average HECS debt today is about $27,000. This will cut that debt by about $5,500.
3: இந்த நடைமுறையில் வரும் மாற்றம் என்ன என்று அடுத்ததாக பார்ப்போம். நடுத்தர வருமானம் பெறும் பெரும்பாலானவர்களுக்கு ஒவ்வொரு ஊதியத்திலும் இப்போது குறைவான தொகையே கடனுக்கு பிடித்தம் செய்யப்படும். கணக்காளர்களின் மாதிரி கணக்கீட்டின்படி 75,000 டாலர்கள் சம்பாதிக்கும் ஒரு பட்டதாரி ஒரு ஆண்டிற்கு திருப்பிச் செலுத்த வேண்டிய தொகை பாதிக்கு மேல் குறைந்து ஏறத்தாழ 1,200 டாலர்கள் ஆகிறது. மேலும் ஒரு பாதுகாப்பு வலயம் உருவாக்கப்பட்டுள்ளது. விலைவாசி ஏற்றத்தையோ ஊதிய உயர்வையோ இரண்டில் எது குறைவோ அதை வைத்தே கல்வி கடனுக்கான இண்டெக்ஸேஷன் என்ற குறியீட்டு முறை கணக்கிடப்படும். அதாவது ஊதியத்தை விட உங்கள் கடன் வேகமாக வளர்ந்து விடாது. 2023 ஆண்டில் விலைவாசி உயர்ந்தபோது ஏற்பட்ட அதிர்ச்சி இனி மீண்டும் வராது. இருந்தாலும் மாணவர்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு வாழ்க்கை செலவு அதிகரித்து வருகிறது என்றும் பல்கலைக்கழக கட்டணங்கள் ஆஸ்திரேலிய வரலாற்றிலேயே மிக உயர்ந்த அளவில் உள்ளன என்றும் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகங்களின் புதிய பகுப்பாய்வு சொல்கிறது. தற்போது பல்கலைக்கழக மாணவர் கடன் உள்ளவர்கள் ஆண்டு முழுவதும் பங்களிப்பை செலுத்தி வருகின்றனர். ஆனால் ஜூலை மாதம் வரி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்ட பின்னரே அந்த கடன் தொகை நிலுவையில் சேர்க்கப்படுகிறது. கட்டணங்கள் சேர்க்கப்படுவதற்கு முன்பு குறியீட்டு முறை என்ற இண்டெக்ஸேஷன் சேர்க்கப்படுவதால் பட்டதாரிகள் தாங்கள் ஏற்கனவே செலுத்தி முடித்த கடனுக்கும் குறியீட்டு முறைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். இந்த மாற்றத்தால் பட்டதாரிகளுக்கு 10 ஆண்டுகளில் 3.2 பில்லியன் டாலர்கள் சேமிக்கப்படும் என்று வாதிட்டு குறியீட்டு முறை தேதியை மாற்றுவதற்கான சட்ட முன்வரைவை சுயேட்சை நாடாளுமன்ற உறுப்பினர் மோனிக் ராயன் நாடாளுமன்றத்தில் இந்த வாரம் அறிமுகப்படுத்தினார்.
4: We wouldn't accept it if interest is applied to our mortgages or our credit card debts after we'd made repayments towards those accounts. But Australian graduates who are dealing with a cost of learning crisis are being forced to pay more on the HECS debts because of the unfair way that indexation is applied. I have a simple fix which I'll be putting in front of the House today. Change the date of HECS index from the 1st of June to the 1st of November.
3: கட்டாய திருப்பிச் செலுத்துதல் இப்போது சிறியதாக இருப்பதால் கடன் மெதுவாகவே குறையப் போகிறது. கடன் நீண்ட நாள் நிலுவையில் இருந்தால் அந்த நீண்ட நாள் காலத்திற்கு ஏற்ப அதிக இண்டெக்ஸேஷன் என்ற குறியீட்டு முறையும் சேர்ந்துவிடும். உதாரணமாக 75,000 டாலர்கள் சம்பாதிக்கும் 40,000 டாலர் கடன் உள்ள ஒருவர் முன்பு 12 ஆண்டுகளில் கடனை அடைத்திருப்பார். இப்போது அது 14 ஆண்டுகளாக நீளும். வருமானம் குறைவாகவே தேங்கி நிற்பவர்கள், படிப்பை மீண்டும் தொடங்குபவர்கள், குழந்தை வளர்ப்பிற்காக வேலையிலிருந்து ஒதுங்குபவர்கள் இவர்களுக்குத்தான் இந்த சுமை அதிகம். வாழ்நாள் முழுவதிலும் பார்த்தால் பெரிய கடனுள்ள சில குறைந்த வருமானதாரர்கள் ஏறத்தாழ 2,700 டாலர் அதிகமாக செலுத்த நேரிடலாம். இன்னொரு விடயத்தையும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். வீட்டுக்கடன். உங்களிடம் கல்விக்கடன் இருந்தால் வங்கி தரும் வீட்டுக்கடனின் அளவு குறையும். கடன் நீண்ட நாள் நீடித்தால் அது அத்தனை காலமும் உங்கள் வீட்டுக்கடன் விண்ணப்பத்தில் ஒரு எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும். எனவே இது யாருக்கு உண்மையான வெற்றி? குறுகிய காலத்தில் கிட்டத்தட்ட எல்லோருக்கும் கையில் அதிக பணம் கிடைக்கும். நீண்ட காலத்தில் சிறிதளவு கூடுதல் செலவு ஏற்படும். அதுவும் பெரும்பாலும் பெரிய கடன் உள்ள குறைந்த வருமானதாரர்களிடம் மட்டுமே குவிந்திருக்கிறது. இந்த மாற்றங்களை செலவு அதிகம் மற்றும் இலக்கு தவறியவை என்று எதிர்க்கட்சி விமர்சிக்கிறது. ஏற்கனவே கடனை அடைத்தவர்களுக்கோ எதிர்காலத்தில் படிக்கப் போகும் மாணவர்களுக்கோ இதனால் எந்த நன்மையும் இல்லை என்று சுட்டிக்காட்டுகிறது. சுருக்கமாக சொல்வதென்றால், 2026-27 ஆண்டில் திருப்பச் செலுத்த தொடங்கும் வருமான வரம்பு 69,528 டாலராக மேலும் உயரும். பெரும்பாலான நடுத்தர வருமானதாரர்களுக்கு இதன் பேரம் எளிது. இப்போது கையில் அதிக பணம், அதற்கு பதிலாக கடன் சற்று நீண்ட காலம் நீடிக்கும், சற்று அதிகமாக செலவாகும். உங்கள் கடன் நிலுவை, குறைப்பு, இண்டெக்ஸேஷன் என்ற குறியீட்டு முறை வரலாறு ஆகியவற்றை மைகவ் வழியாக ATOவின் கணக்கில் சரிபார்த்துக் கொள்ளலாம். உங்கள் சூழலுக்கு ஏற்ப எது சிறந்தது என்பதை பதிவு செய்யப்பட்ட வரி ஆலோசகருடன் கலந்தாலோசிப்பது நல்லது.
0: இத்துடன் செய்தியின் பின்னணி நிறைவு பெறுகிறது. நேர்களை தொடரும் விளம்பரங்களின் பின்னர் ஆஸ்திரேலியன் பிரஷ் டர்க்கி புதர்கோழி குறித்த அரிய தகவல்களை தொகுத்து கீதா மதிவாணன் வழங்கும் நம்ம ஆஸ்திரேலியா நிகழ்ச்சி. பின்னர்
5: மரங்களை பொறுத்தவரையில் அந்த மரத்தை வெட்டுவதற்கு பல்வேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். முதலியாக கவுன்சிலோடு தொடர்பு கொண்டு அதை எப்படி செய்யலாம் என்ற பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது. மற்ற பகுதியோடு கலந்து ஆலோசிப்பதுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும்.
0: நம் நாட்டில் அயலவர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்த ஒரு விளக்கம் மற்றும்
6: விஸ்டம் டீத்னு பார்க்கும்போது நம்ம வர வர நம்ம எவல்யூஷன் ஆக ஆக என்ன ஆயிட்டு இருக்குன்னா நம்மளோட ஜா சைஸ் வந்து சின்னது ஆயிட்டே வருது. அதனால என்னன்னா 32 teeth அகாமடேட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விஸ்டம் டீத் வந்து இம்பாக்டடா ஜாக்குள்ளேயே இருக்கு.
0: விஸ்டம் டீத் எனப்படுகின்ற ஞான பெட்களால் ஏற்படும் சிரமங்கள் குறித்த ஒரு நேர்காணல் என்பன ஒலிக்க உள்ளன. நேர்களே, அடுத்து ஆஸ்திரேலியாவில் வாழும் பலருக்கும் ஆஸ்திரேலிய புதர்கோழி பற்றி தெரிந்திருக்கும். ஆஸ்திரேலியன் பிரஷ் டர்க்கி, புஷ் டர்க்கி, ஸ்க்ரப் டர்க்கி என்றெல்லாம் குறிப்பிடப்படும் புதர்கோழி வான்கோழிகளைப் போல இருந்தாலும் இவை வான்கோழி இனத்தை சார்ந்தவை அல்ல. கோழி என்று குறிப்பிடப்படுவதால் கோழி இனத்தையும் சார்ந்தவையும் அல்ல. அப்படியென்றால் இந்த பறவை எது? ஆஸ்திரேலிய புதர்கோழி குறித்த அரிய தகவல்களை தொகுத்து நம்ம ஆஸ்திரேலிய நிகழ்ச்சியாக்கி படைக்கிறார் கீதா மதிவாணன். நிகழ்ச்சியாக்கம் ரைசல்.
7: நம்ம ஆஸ்திரேலியா
8: படைப்பவர் கீதா மதிவாணன். பறவைகள் கூடு கட்டி முட்டையிடுவது இயல்பு. ஆனால் மேடு கட்டி முட்டையிடும் பறவை பற்றி தெரியுமா உங்களுக்கு? மேடு என்றால் சாதாரண மேடு அல்ல. சுமார் 4 meters விட்டத்துக்கும் 1 meter உயரத்துக்கும் மரக்குச்சிகள், மக்கிய இலைத்தழைகள், மண், குப்பை இவற்றை கால்களாலேயே சீத்து கொண்டு வந்து ஒரு இடத்தில் குவித்து உருவாக்கப்படும் மேடு. சில சமயம் 2 meters உயரத்துடன் 6 meters அகலத்துடன் ஒரு சிறிய காரையே உள்ளே வைத்து மூடியது போலவும் இருக்கும். 2.5 kilos கூட இருக்காத பறவை உருவாக்கும் மேட்டின் எடை டன் கணக்கில் இருக்கும் என்றால் அதன் பின்னால் இருக்கும் உழைப்பும் கால்களின் வலிமையும் மலைக்க வைக்கிறது அல்லவா? ஆஸ்திரேலியன் பிரஷ் டர்க்கி, புஷ் டர்க்கி, ஸ்க்ரப் டர்க்கி என்றெல்லாம் குறிப்பிடப்படும் புதர்கோழிதான் அது. வான்கோழிகளைப் போல இவற்றுக்கும் தாடை இருப்பதால் டர்க்கி என்று குறிப்பிடப்பட்டாலும் இவை வான்கோழி இனத்தை சார்ந்தவை அல்ல. கோழி என்று குறிப்பிடுவதால் கோழி இனத்தை சார்ந்தவையும் அல்ல. இவை பிரத்யேகமான மெகாபோடிடே என்னும் குடும்பத்தை சார்ந்தவை. அதென்ன மெகாபோடிடே? வலிமையான கால்களை கொண்டவை என்று அர்த்தம். ஆஸ்திரேலிய புதர்கோழிகள் கூடு கட்டுவது மட்டுமல்லாது முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கும் விதமும் வியப்பை தரும். ஆண் புதர்கோழியின் வாழ்க்கை லட்சியமே அதன் இணைப்பறவைகள் முட்டையிடவிருக்கும் குப்பை மேட்டை உருவாக்குவதும் புதுப்பிப்பதும் காவல் இருப்பதும் தான் என்பது போல காலையிலிருந்து மாலை வரை அதற்காக உழைப்பதிலும் அதை சீரமைப்பதிலுமே தன் நேரத்தையும் சக்தியையும் செலவிடுகிறது. முட்டையிடுவது மட்டும்தான் பெண் புதர்கோழியின் வேலை. முட்டையிட தேவையான சத்துள்ள இறை தேடி நாள் முழுவதும் தின்று கொண்டிருப்பதுதான் அதன் முழு நேர பணியும். ஒரு ஈட்டுக்கு பெண் பறவையிடும் முட்டைகளின் மொத்த எடை அதன் உடல் எடையை போன்று 3 pounds என்றால் எந்த அளவுக்கு இறை தேடி உண்ண வேண்டியிருக்கும்? ஆண் பறவைக்கு அது உருவாக்கும் குப்பை மேடுதான் கோட்டை, கொத்தளம் எல்லாம். அதை பாதுகாப்பதில் ஒரு காவல் வீரனைப் போல வெகு மூர்க்கம் காட்டும். கூட்டை உருவாக்கும் போது யார் அருகில் வந்தாலும் ஆக்ரோஷத்தோடு கொத்தி துரத்தும். அது வேறொரு ஆண் புதர்கோழியாக இருந்தாலும் சரி, முட்டையிட வரும் பெண் புதர்கோழியாக இருந்தாலும் சரி. பெண் கோழிகள் முட்டையிடத்தானே கூடு கட்டுகிறது, பிறகு எதற்கு அவற்றை விரட்ட வேண்டும்? காரணம் இருக்கிறது. புதர்கோழியின் முட்டைகள் மற்ற பறவை முட்டைகளைப் போல சிறகு வெப்பத்தால் அடைக்காக்கப்படுவதில்லை. மாறாக சூட்டடுப்பு போல செயல்படும் குப்பை மேட்டின் வெப்பத்தால் தான் அடைக்காக்கப்படுகின்றன. மண்மூடிய மக்கிய இலைத்தழைகள் நொதிக்க ஆரம்பிப்பதால் உள்ளே வெப்பம் உண்டாகும். அவ்வாறு உண்டாகும் வெப்பம் 33 to 38 degrees வரை இருக்க வேண்டும். அதுதான் முட்டைகள் பொரிந்து வர சரியான வெப்பநிலை. சரியான வெப்பநிலையை புதர்கோழியால் எப்படி அறிய முடிகிறது? அதுவும் இயற்கையின் இன்னொரு விந்தை. ஆண் புதர்கோழியின் அழகுதான் வெப்பமானி. முட்டைகள் பொறிவதற்கு ஏற்ற வெப்பநிலையை மிக சரியாக கண்டறிந்து அதன் பிறகுதான் பெண் புதர்கோழிகளை முட்டையிட அனுமதிக்கும். அதுவும் சும்மா இல்லை, ஆண் புதர்கோழி தானே குழிகளை உருவாக்கி தரும். பெரும்பாலும் 1 மீட்டர் ஆழத்தில் சரியான இடைவெளிகளில் குழிகளை உருவாக்கி தரும். பெண் புதர்கோழிகள் அதில் முட்டையிட்டுவிட்டு திரும்பி பார்க்காமல் சென்றுவிட வேண்டும். பெண் புதர்கோழி போன பிறகு ஆண் புதர்கோழி அந்த முட்டையின் மேல் குப்பைகளையும் மண்ணையும் போட்டு மூடி பத்திரப்படுத்தி வைக்கும். அத்துடன் முடிந்து விடுவதில்லை கடமை. அவ்வப்போது தன் அழகை மேட்டுக்குள் ஆங்காங்கே நுழைத்து வெப்பத்தை ஆராய்ந்தபடி இருக்கும். வெப்பம் அதிகமாக இருப்பதாக உணர்த்தால் மேட்டின் சில இடங்களில் பள்ளம் பறித்து உள்ளிருக்கும் வெப்பம் வெளியேற வகை செய்யும். வெப்பம் குறைவாக இருப்பதாக உணர்ந்தாலோ முட்டை இருக்கும் பகுதிகளில் சூரிய ஒளி அதிகம் படுமாறு பார்த்துக்கொள்ளும். வெப்பம் வெளியேறிவிடாமல் மேலும் மேலும் மண்ணையும் குப்பையையும் கொண்டு வந்து சேர்த்து மூடி பாதுகாக்கும். குப்பை மேட்டின் வெப்பநிலை பேணுவது அல்லாமல் முட்டைகளை திருட வரும் பாம்பு கொவண்ணா போன்றவற்றிடமிருந்தும் முட்டைகளை பாதுகாக்க வேண்டியது ஆண் பறவையின் தலையாய பொறுப்பு. புதர்கோழியின் முட்டைகள் அடைக்காக்கப்படும் விதம் ஒரு விசித்திரம் என்றால், அதிலிருந்து வெளிவரும் குஞ்சுகளின் வாழ்க்கை இன்னொரு விசித்திரம். மாய்ந்து மாய்ந்து கூட்டை காக்கும் தந்தை குஞ்சுகள் பொரிந்து வந்த பிறகு துளியும் கண்டுகொள்ளாது என்பது வியப்புதானே? சுமார் 1 மீட்டர் ஆழத்தில் குப்பை மேட்டுக்குள் இடப்பட்ட முட்டை பொரிந்து தலைகீழான நிலையில் வெளிவரும் கோழி குஞ்சு தன் சின்னஞ்சிறு கால்களால் மண்ணை கிளறி கொண்டு வெளியே வருவதே ஒரு பெரிய சாதனை. கிட்டத்தட்ட 40 மணி நேரம் போராடித்தான் உள்ளே இருந்து வெளியே வந்து மூச்சு விடுகிறது. அந்த சாதனை போதாதென்று வெளிவந்த நொடியே காட்டுக்குள் ஓடிப்போய் யார் உதவியுமின்றி தன் வாழ்க்கையை தானே பார்த்து கொள்கிறது என்பது எவ்வளவு ஆச்சரியம்! தான் உண்ணக்கூடிய இறை இதுவென்று அறிந்து தானே அவற்றை தேடி உண்டு எதிரிகளிடமிருந்து தப்பிக்கும் உபாயங்கள் உணர்ந்து தற்காத்து ஒரே நாளில் தானாகவே பறக்கவும் கற்றுக்கொண்டு இரவு நேரத்தில் மரக்கிளைகளில் தஞ்சம் புகுந்து என்று பிறந்த நொடியிலிருந்தே தன்னிச்சையாய் எவர் தயவுமின்றி வாழ்வதற்கு எவ்வளவு துணிச்சல் வேண்டும்! பச்சிளம் சிசுவுக்கு தான் வாழ்க்கை எவ்வளவு பாரம்! இன்னும் ஒரு விசித்திரம் என்னவென்றால், 110 முட்டைகள்தான் நாய் நரிகளுக்கும் பாம்பு உடும்புகளுக்கும் இரையாகாமல் தப்பித்து புரிகின்றனவாம். அப்படியே தப்பித்து புரிந்தாலும் முதல் வாரத்திலேயே பல குஞ்சுகள் ஆபத்தில் சிக்கி மடிந்து விடுகின்றன. தக்கன மட்டுமே பிழைக்கின்றன. இத்தனை சாகசங்களுக்கு உரிய இப்பறவையை ஆசியின் அதிசயங்களுள் ஒன்றென குறிப்பிடுதல் சரிதானே? தன்னை கவர்ந்த ஆஸ்திரேலிய புதர்கோழியை குறித்து பகிர்கிறார் வைல்ட் லைஃப் ஆஸ்திரேலியா நூலின் ஆசிரியர் லூயிஸ் எகர்டன்.
9: It's quite an amazing sight to have a mound in your garden. They're huge. They can be up to 5 meters in diameter. And of course, if they start to build a mound in your garden, well, you've got a choice. You either watch them and enjoy them, or else you try and fight the turkey, who is a very determined sow when he's building a mound.
8: ஆஸ்திரேலிய புதர்கோழியின் இறைச்சியும் முட்டைகளும் ஆஸ்திரேலிய பூர்வக்குடி மக்களுடைய அன்னாலே விருப்ப உணவாம். அப்போதெல்லாம் அழியாத புதர்கோழி இனம் ஐரோப்பியர் வருகைக்கு பிறகு வேட்டை விளையாட்டுகளுக்காக கொல்லப்பட 1930களில் கிட்டத்தட்ட அழிவின் விளிம்பை தொட்டது. அரசு விழித்து கொண்ட பின் 1970 அவற்றை வேட்டையாடுவதை தடை செய்யும் சட்டங்கள் இயற்றப்பட்டு தற்போது பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. இப்போது இவற்றின் எண்ணிக்கை பெருகி வருவது மகிழ்வளிக்கும் செய்தி. புதர்கோழிகள் ஏன் மேடமைத்து முட்டையிடுகின்றன தெரியுமா? பூர்வகுடி கதையொன்று காரணம் சொல்கிறது. முற்காலத்தில் புதர்கோழியும் மற்ற தரைவாழ் பறவைகளைப் போலவே நிலத்தில் கூடமைத்து முட்டையிட்டு அடைக்காத்து குஞ்சு பொறித்து வாழ்ந்து வந்ததாம். அப்போதும் முட்டைகளை அடைக்காப்பது ஆண் பறவையின் பொறுப்புதானாம். ஒரு நாள் ஒரு ஆமை நீரிலிருந்து நிலத்துக்கு வந்து மண்ணில் குழி பறித்து முட்டைகளை இட்டு மூடிவிட்டு தான் பாட்டுக்கு எந்த கவலையுமின்றி தண்ணீருக்குள் போனதை பார்த்ததாம் ஆண் கோழி. அடடா, இந்த யோசனை நமக்கு வராமல் போய்விட்டதே. நாமும் இது போல பெண் பறவைகளை மண்ணுக்குள் முட்டையிடச் செய்து மூடி வைத்து விட்டால் பிறகு கவலை இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம், அடைக்காக்கும் வேலை கிடையாது என்று எண்ணியதாம். மழை பெய்து வெள்ளம் வந்தால் ஒருவேளை மண்ணுக்குள் இருக்கும் முட்டைகளுக்கு பாதிப்பு வரக்கூடும் என்று அஞ்சியாது மண்ணாலும் இலைத்தழிகளாலும் ஒரு மேட்டை உருவாக்கி அதற்குள் பெண் பறவைகளை முட்டையிடச் சொன்னதாம். அன்றிலிருந்து இன்று வரை அப்படியே தொடர்ந்து கொண்டிருக்கிறதாம். ஆனால் என்ன, முட்டைகளை அப்படியே விட்டுவிட்டு தன் போக்கில் போக மனமில்லாமல் அந்த இடத்தையே சுற்றி சுற்றி வந்து காவல் காத்து கொண்டிருக்கிறது ஆண் புதர்கோழி. பொறுப்புமிக்க தந்தையாக முன்னிலும் கூடுதல் சிரத்தையோடு.
7: நம்ம ஆஸ்திரேலியா.
10: படைத்தவர் கீதா மதிவாணன்.
7: நிகழ்ச்சி தயாரிப்பு பிரைசல்.
11: உலகையே உங்கள் சமையலறைக்கு எடுத்து வாருங்கள் SBS ஃபுட். 7000+ மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணையதளத்தை பாருங்கள்.
12: உங்களை பாதிக்கும் உள்நாட்டு மற்றும் உலக செய்திகளை விரிவாக அலசுகிறது SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட். உங்களுக்கு விருப்பமான பாட்காஸ்ட் செயலி ஊடாக மற்றும் sbs.com.au/news/audio என்ற இணையதளத்தினூடாக SBS நியூஸ் இன் டெப்த் பாட்காஸ்ட்.
13: Want to enjoy the sights of South Asia whilst you listen to the sounds of SBS South Asian? We've got you. Watch SBS South Asian on SBS On Demand. It's your favorite radio channel in your language with great music from all over South Asia. But now, it's accompanied by stunning drone shots. Think mountain peaks, city streets, beaches and bazaars. It's radio with a view. SBS South Asian, stream it on SBS On Demand.
14: Unscripted, untamed, unforgettable.
15: Lord Season 4, The Arctic. Nothing can prepare you for this.
14: 10 brave souls, far from home, close to freezing.
16: It's a whole new frontier.
17: Oh my God!
14: The absolutely real.
16: Cold like this can kill you.
14: Reality series.
15: It's on like Donkey Kong.
14: Alone Australia. Streams 15th of July on SBS On Demand.
18: நீங்கள் SBS தமிழோடு இணைந்துள்ளீர்கள்.

0: நேர்களே, நம் நாட்டில் அயலவர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகள் என்ன, அதற்கு எவ்வாறு தீர்வு காண்பது என்பது குறித்து விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாகரன் அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம் திரு ஞானாகரன்.
2: வணக்கம் செல்வி.
1: சொந்த வீடு அல்லது வாடகை வீடுகளில் வசிப்பவர்களுக்கு அவர்களின் அயலவர்களுடன் சில பிரச்சனைகள், அதாவது டிஸ்பியூட்ஸ் வரலாம் இல்லையா? அப்படி பார்க்கும் போது வீடுகளில் இருப்பவர்களுக்கு என்ன மாதிரியான இந்த பிரச்சனைகள் வரக்கூடும் என்று சொல்லுங்களேன்.
2: பொதுவாக வந்து அயலவர்களோடு பிரச்சனை வரும்போது பல விதமான விதத்தில் அது வரலாம். அது எந்த விதத்தில் வந்தாலும் பொதுவாக நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டியது என்றால், தொடர்ந்து அவர்களோடு தான் நாங்கள் இருக்க வேண்டிய நிர்பந்தம் அல்லது சூழ்நிலை இருக்கும். ஆகவே எவ்வளவு தூரம் சுமூகமாக பிரச்சனைகளை தீர்க்க முடியுமோ அதைத்தான் தாரக மந்திரமாக வைத்திருக்க வேண்டும். பல்வேறு விதமான பிரச்சனைகள் எல்லாம், ஒன்று வந்து பக்கத்து வீட்டிலிருந்து அதிகப்படியான நோய் சத்தம் போடுறது, இப்ப அவங்க பாட்டி வைக்கிறது இல்லாட்டி அங்கிருந்து நாய்கள் குறைத்தபடி இருப்பது, சத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். பொதுவாக வீடு கட்டும் போது அல்லது வீட்டில் உள்ள ஃபென்ஸ் என்று கூறுவார்களே, அந்த அதை திருத்தும் போது அல்லது அதை நிறுவும் போது அதில் பிரச்சனைகள் வரலாம். மற்றது பக்கத்து வீட்டில் இருக்கின்ற மரங்களினால் தொல்லை வரலாம். பக்கத்து வீட்டில் இருக்கின்ற அவர்கள் வளர்ப்பு பிராணிகளினால் சிக்கல்கள் வரலாம். இது ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொருத்தருடைய நிலையை பொறுத்தது.
1: நீங்க கூறியதுல வந்து பார்க்கிங் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்க்கிங் டிரைவ் வேலையும் சிக்கல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள்.
2: ஆமா, பொதுவாக வந்து மற்றவர்களுடைய சொத்துக்குள் போகின்ற வழியை தடுக்காமல் இருக்க வேண்டது ஒரு தலையாய கடமை.
1: இப்ப வீடுகளில் வசிப்பவர்களை காட்டிலும் யூனிட்டில் வசிப்பவர்களுக்கு வருகின்ற தொல்லைகள் வந்து குறைவு என்று நாங்கள் சொல்லலாமா?
2: சொல்ல முடியாது. ஏனென்றால் யூனிட்டில் இருப்பவர்கள் பல்வேறு விதப்பட்ட சமூகங்களும் பல்வேறு விதமான மனிதர்களும் இருப்பார்கள். அதை எந்த விதத்திலும் கட்டுக்கோப்பிற்குள் வைத்துக் கொள்வதற்கு அந்த யூனிட்டில் வாசிப்பவர்களுக்கு கம்யூனிட்டி டைட்டில் அல்லது ஸ்டார்டா டைட்டில் அதன்படி சட்ட விதிகள் இருக்கும். அவர்களை பொறுத்தவரையில் பிரச்சனைகள் கூட இருந்தால் என்ன, இல்லாவிட்டால் என்ன, முதல் கட்டத்தில் அவர்கள் அங்குள்ள டாடா மேனேஜர்ஸோடு தொடர்பு கொண்டு அதை தீர்க்க பார்க்க வேண்டும்.
1: உதாரணத்திற்கு நீங்கள் சொன்ன பல பிரச்சனைகளில் ஒன்றை எடுத்துக்கொள்வோமே, அதாவது மரத்தை எடுத்துக்கொள்வோம். அதாவது மரம் வளர்ந்து நமது வீட்டிற்குள் வருகிறது அல்லது அது நமக்கு மீது விழுந்தால் அது ஆபத்தை விளைவித்துக் கூடும் என்ற ஒரு நிலை இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோமே. இப்படியான ஒரு சூழ்நிலையில் அந்த பிரச்சனையை நாங்கள் எப்படி தீர்க்க முயல வேண்டும்?
2: அடிப்படையில் ஒரே ஒரு நிலைப்பாட்டில் கவனமாக இருக்க வேண்டும். நாங்கள் அத்துமூறி எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. எங்கள் தன்னிச்சைப்படி அல்லது என்னுடைய விருப்பப்படி நான் அதையும் செய்ய சட்டத்தை கையில் எடுத்து நடவடிக்கை எடுக்கலாம் என்ற வழிமுறையை கைவிட்டு விட வேண்டும். முக்கியமாக மரங்களை பொறுத்தவரையில் அந்த மரத்தை வெட்டுவதற்கு அல்லது மரத்தை தொடுவதற்கு பலவேறு கட்டுப்பாடுகள் இருக்கும். ட்ரீ பிரிசர்வேஷன் ஆர்டர் என்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது மரங்களை பாதுகாப்பதும் மரங்களை எப்படி வெட்ட வேண்டும் என்பதும் நிதானமாக நாங்கள் அணுக வேண்டிய ஒன்று. முதலடியாக கவுன்சிலோடு தொடர்பு கொண்டு அதை எப்படி செய்யலாம் என்ற பேச்சுவார்த்தையை நடத்துவது நல்லது. பொதுவாக மற்ற பகுதியோடு கலந்து ஆலோசிப்பதுதான் முதல் கட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும்.
1: இப்போ நீங்க சொன்னீங்க மரங்களை வெட்டுவதற்கு முன்னதாக நாங்கள் கவுன்சிலுடன் நாங்கள் வந்து கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கூறினீர்கள். இதேதான் ஃபென்ஸ் அல்லது பார்க்கிங் எல்லாவற்றுக்கும் பொருந்துமா?
2: பொதுவாக வந்து ஒவ்வொரு எந்த விதத்தில் பிரச்சனை வருகின்றது என்பதை பொறுத்துதான் எங்களுடைய அணுகுமுறை இருக்கும். ஆனால் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வலியுறுத்தப்படுவது என்னவென்றால், அவர்களோடு தொடர்பு கொண்டு பேச்சுவார்த்தை மூலம் சுமூகமாக அதை தீர்க்க முயல வேண்டும். அவர்களோடு பேசுவதால் எந்த விதமான பலனும் இல்லை என்று தெரிந்தால், அக்கம் பக்கத்தில் உள்ளவர்கள் அல்லது மூன்றாம் பேர் வழிகளை அணுகி அவர்கள் மூலமாக அதை தீர்த்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை முயற்சிக்க வேண்டும். அது அடுத்த கட்டமாக கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர்ஸ் என்று இருக்கின்றது. அதை தொடர்பு கொண்டு அவர்களுடைய தொடர்புக்கான இலக்கம் 1-800-990-777 அவர்கள் வந்து சுமூகமாக இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான நடவடிக்கைகள் எடுப்பார்கள். ஆகவே ஏதோ சட்ட ரீதியாகத்தான் எல்லாத்தையும் அணுக வேண்டும் என்ற முனைப்போடு இல்லாது இது போன்ற நடவடிக்கைகளை முதலில் முடுக்கிவிட வேண்டும்.
1: கூறியது போல கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டரிடம் இருந்து எங்களுக்கு இலவசமாக மீடியேஷன் செய்து கொடுக்கும் வசதியும் இருக்கிறது இல்லையா?
2: ஆமா, அவர்கள் வந்து பொதுவாக கூறுவார்கள் ஆண்டொன்றுக்கு 1500 பிரச்சனைகளை தீர்த்து வைக்கின்றார்கள் என்று. பொதுவாக 80% அவர்களுடைய நடவடிக்கைகளால் நல்ல சுமூகமான முடிவுகள் வருகின்றது என்றும் கூறுவார்.
1: இப்ப வீடுகளிலோ அல்லது யூனிட்டுகளிலோ நாங்கள் வந்து செல்ல பிராணிகள் வளர்க்கின்றோம். இந்த செல்ல பிராணிகள் வந்து அயலவர்களுக்கு சில சமயம் அச்சுறுத்தல் கொடுக்கக்கூடும். அவர்களை இப்ப நாயாக இருந்தால் குறைக்கலாம், பூனைகளை பார்த்து பிள்ளைகள் பயப்படலாம். அப்படி இருக்கும்போது அயலவர்கள் அப்படியான ஒரு விடயத்தை எதிர்கொள்ளும் பொழுது அவர்கள் என்ன செய்யலாம் என்று சொல்லுங்களேன்.
2: ஸ்டார்டா அல்லது யூனிட்ஸில் இருப்பவர்கள் அதை பொறுத்த வரையில் அந்த ஸ்டார்டா பைலா தெரிந்து வைத்திருக்க வேண்டும். சில இடங்களில் மிருகங்கள் வைத்திருக்க முடியாது என்ற தடை கூட இருக்கலாம். பொதுவான இடங்களில் அதை உழவ விடுவது அல்லது பொறுப்பில்லாமல் விட்டு விடுவதெல்லாம் அவங்களோட பைலாஸுக்கு எதிரானதாக இருக்கலாம். ஆனால் அதைவிட முக்கியமாக நாங்கள் வீடுகளில் அல்லது எங்களுடைய செல்ல பிராணிகளை நடைக்காக கொண்டு போவோம், வாக்கிங் கூட்டி கொண்டு போகும் போது அவை வந்து ஆதையாவது அச்சுறுத்தினால் அல்லது பயங்கரமாக குறைத்து அவர்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தினால் அல்லது அவர்களை திரத்தினால் அதற்கு பாரதூரமான சட்ட விளைவுகள் இருக்கு. கம்பேனியன் அனிமல் ஆக்ட் 1998 என்ற ஒன்று இருக்கு. அதன்படி ஒரு நாய் மற்றொருத்தவரை அச்சுறுத்தும் வகையில் திரத்தினால் $11,000 வரைக்கான அபராதம் விதிக்கப்படலாம்.
1: நீங்க கூறுவது வந்து அந்த நாயினுடைய சொந்தக்காரருக்கு விதிக்கப்படலாம். அப்படியா?
2: விதிக்கப்படலாம். ஆமா, அதே போல இப்ப ஒரு நாயை தீண்டி ஒருவரை திரட்டுவதற்காக நாங்கள் ஏதாவது ஏவி விட்டால் அதற்கு $22,000 வரையான அபராதம் கிடைக்கலாம். பொதுவாக எங்கள் செல்ல பிராணிகளை நாங்கள் வரம்புக்குள் வைத்து பாதுகாக்க வேண்டியது கடமையாக இருக்கின்றது. மற்றவர்களை அச்சுறுத்தவோ அல்லது மற்றவர்களுக்கு தொல்லையாக இருக்க நியூசன்ஸ் என்று கூறுவார்கள். இப்ப நாய் குறைத்து கொண்டிருந்தால் அது ஒரு விதமான நியூசன்ஸ். அந்த நியூசன்ஸ் ஆர்டர் நாங்கள் கவுன்சிலிடமிருந்து அவர்களை அணுகி அதை பெற்றுக்கொள்ளலாம். செல்ல பிராணிகளை வைத்திருப்பது குழந்தைகளை பராமரிப்பது போன்று ஒரு பொறுப்பான விஷயம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும்.
1: எல்லாம் செய்து பார்த்து எதுவும் சரி வரவில்லை என்றால் கடைசி கட்டம் என்னவாக இருக்கும்?
2: நான் கூறியது போன்று எந்த விதமான பிரச்சனை என்பதை பொறுத்த மட்டில் எப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் தீர்வு செய்ய வேண்டும். எதுவாக இருந்தாலும் கோர்ட்டுக்கு போவது என்பது கடைசியான ஒரு வழிமுறையாக இருக்க வேண்டுமே ஒழிய அதற்கு அதை தவிர்க்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தவிர்ப்பது புத்திசாலித்தனமானது. ஏனென்றால் அவர்கள் வந்து நியாயம் நேர்மை அந்த பிரச்சனைகளை எல்லாம் தாண்டி சட்டப்படி யாராருக்கு என்ன உரிமை இருக்கின்றதோ என்பதைத்தான் அவர்கள் தீர்மானிப்பார்கள். அப்ப நாங்கள் எதிர்பார்க்கின்ற விடை அங்கு கிடைக்கும் என்று நம்பி இருக்க முடியாது.
1: இந்த சட்டங்கள் வந்து வீடு அல்லது யூனிட்டில் வசிப்பவர்களுக்கு என்று வித்தியாசப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதா?
2: பெரிதாக வேறுபாடு இருப்பதாக கூற முடியாது. ஏனென்றால் சுற்றி உள்ளவர்களுக்கு தொல்லை கொடுக்காமல் சமூகங்கள் வாழ வேண்டும் என்பதுதான் சட்டத்துடைய நோக்கமும் சமூகத்துடைய நோக்கமாக இருக்கின்றது. நான் முந்தி கூறியது போன்று தொடர்ச்சியாக ஒரு வீட்டிலிருந்து சத்தம் வந்து கொண்டே இருந்தால் கம்யூனிட்டி சென்டர்ஸுடன் தொடர்பு கொண்டு அவர்கள் மூலமாக நிவர்த்தி செய்ய பார்க்கலாம். ப்ரிவென்ஷன் லோக்கல் கவுன்சில் வந்து ப்ரிவென்ஷன் நோட்டீஸ் என்று ஒன்று அனுப்பலாம். எல்லாத்து நாய்ஸ் அபேட்மெண்ட் ஆர்டர் என்று இருக்கின்றது. ஸோ முதல் கட்டமாக எதற்கும் கவுன்சிலோடு பேசி பார்ப்பது அல்லது அவர்களுக்கு ஏதாவது செய்ய முடியுமா என்று விசாரிப்பதுதான் நலமானது என்று நம்புகின்றேன்.
1: இந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு போலீசிற்கு எந்த அளவிற்கு அதிகாரம் இருக்கிறது? அவர்கள் இதில் தலையிட முடியுமா? அவர்களிடம் நாங்கள் உதவி கோரலாமா?
2: உதவி கோரலாம். ஆனால் சாதாரணமாக அவர்கள் என்ன சொல்லுவார்கள் என்றால் இது வந்து பக்கத்தில் உள்ளவர்களுக்கான பிரச்சனை, அதை தலையிடுகின்ற உரிமை எங்களுக்கு கிடையாது, அது ஒரு சிவில் டிஸ்பியூட் என்று கூறுவார்கள். அதை தாண்டி அந்த ஒரு நிலவரத்தில் அதனால் குற்றங்கள் எழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டால் குற்றங்களை தவிர்ப்பதற்காக அவர்கள் தலையிடுவார்கள்.
1: உங்களுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கின்ற அளவிற்கு ஒரு சூழ்நிலை இருக்கும் என்றால் அது வந்து ஒரு கிரிமினல் மேட்டராக மாறும் இல்லையா?
2: மாறும் போது, அல்லது அவர் பக்கத்து வீட்டுக்காரர் உங்களை கை தூக்கி அடிக்க வருகின்றேன் அல்லது உங்களுக்கு ஆபத்து விளைவிப்பேன் என்று அவர் மிரட்டும் போது போலீசிடம் போய் அதுக்கான பாதுகாப்புகளை கோரலாம்.
1: நாங்கள் வேறு என்ன மாதிரியான விடயங்கள், அதாவது நீங்கள் கூறினீர்கள் கம்யூனிட்டி ஜஸ்டிஸ் சென்டர் அல்லது லோக்கல் கவுன்சில் இல்லையா, அதன் பிறகு போலீஸ், இவர்களை தவிர வேறு என்னவெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும்? குறிப்பாக
2: பொதுவாக எங்களுக்கு என்ன உரிமைகள் இருக்கின்றது என்பதை நாங்கள் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அதற்கு எங்களால் முடிந்த அளவுக்கு பொதுவாக எத்தனையோ வெப்சைட்டில் போனால் எங்களுடைய உரிமைகள் என்ன என்பதை சிறிதளவாவது விளக்கியிருப்பார்கள். எங்களுக்கு ஏதோ அதீதமான உரிமைகள் இருக்கின்றது என்று நினைத்து கொண்டு அதனால் நாங்கள் பிரச்சனைகளை வளர்க்காமல் அதை தீர்க்க பார்க்க வேண்டும். என்வாயர்மெண்டல் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி என்ற ஒன்று இருக்கின்றது. அது வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் த என்வாயர்மெண்டல் ஆபரேஷன் ஆக்ட் என்று 1991 இந்த எங்கள் பிரதேசத்துக்கான நியூ சவுத் வேல்ஸ் சட்டசபையால் ஆக்கப்பட்டது. அதன் மூலமாகவும் சில உதவிகளை அல்லது அதற்கான பரிகாரங்களை தேடிக்கொள்ளலாம்.
1: மிக்க நன்றி ஞானகரன் அவர்களே. மிக தெளிவாக அது அயலவர்களுடனான பிரச்சனைக்கான தீர்வுகள் குறித்து விளக்கியிருந்தீர்கள். நன்றி, வணக்கம்.
0: நம் நாட்டில் அயலவர்களுடன் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது எப்படி என்று விளக்கியவர் வழக்கறிஞர் ஞானகரன் அவர்கள். அவரோடு உரையாடியவர் செல்வி இன்பசேகரன். நேர்களே, இதில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருதாதீர்கள். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
3: ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டாரஸ்ட்ரைட் தீவு மக்களை பாதிக்கும் அரசியல், சமூக, கலாச்சார விவரங்களை விரிவாக அலசுகிறது NITV-இன் தி பாயிண்ட் என்ற நிகழ்ச்சி. NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
4: விருது பெற்ற ஆவணப்படங்கள், நாடகம், சர்வதேச விளையாட்டு என்று பல நிகழ்ச்சிகள் உங்களை மகிழ்விக்கவும் அறிவூட்டவும் SBS A World of Difference சேனல் 30 SBS மற்றும் சேனல் 31 SBS Voiceland.
5: SBS Food உலகின் பல பாகங்களிலிருந்தும் சுவையான உணவு குறித்த செய்திகளையும் செய்முறைகளையும் உங்களுக்கு எடுத்து வருகிறது. SBS Food சேனல் 33 24 மணி நேரமும் கண்டு களியுங்கள்.
6: உலுரு ஸ்டேட்மெண்ட் ஃப்ரம் த ஹார்ட் என்பது அரசியல் அமைப்பில் பூர்வீக குடிமக்களை அங்கீகரிப்பதற்கான ஒரு வரைபடம். sbs.com.au/uluru-statement எனும் இணையதளத்தில் தமிழ் மொழியை தெரிவு செய்து வாசியுங்கள். இணையத்தின் உங்கள் வாசல் பக்கம் sbs.com.au/tamil என்றிருக்கட்டுமே. சுட சுட செய்திகள், பொழுதுபோக்குகள் என்று அனைத்தும் கலந்த கலவை sbs.com.au/tamil. SBS தமிழை விரும்பி கேட்கின்றீர்கள் தானே? ஏன் நமது உரையாடலை ஃபேஸ்புக்கில் தொடரக்கூடாது? SBS தமிழின் ஃபேஸ்புக் ஒரு லைக் கூடவே உங்கள் எண்ணத்தை பதிவிடுங்களேன்.
7: பல்லின கலாச்சார விக்டோரியாவுக்கு சிறப்பான பங்களிப்பு செய்து வரும் ஒருவரை நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் நடத்தும் விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் அவார்ட்ஸ் ஃபார் எக்ஸலன்ஸ் விருதுகளுக்கான பரிந்துரைகள் வரவேற்கப்படுகின்றன. ரெஃப்யூஜி லீடர்ஷிப், ஸ்போர்ட்ஸ் அண்ட் ரெக்ரியேஷன், மீடியா, ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர், மென்டல் ஹெல்த் உள்ளிட்ட பல துறைகளில் சிறப்பாக பங்களித்தவர்கள் மற்றும் அமைப்புகள் இந்த விருதுகளுக்கு பரிந்துரைக்கப்படலாம். நாமினேஷன்ஸ் ஜூலை 13 பரிந்துரை விண்ணப்பங்கள் முடிவடைகின்றன. மேலும் தகவல்களுக்கு விக்டோரியன் மல்டி கல்ச்சுரல் கமிஷன் இணையதளத்தை பார்வையிடுங்கள்.
6: மொபைல், இணையம், வானொலி என்று பல வழிகளில் உங்களை வந்தடைகிறது SBS தமிழ்.

0: நேர்களே, விஸ்டம் டீத் எனப்படுகின்ற ஞான பற்களால் நாம் சிரமப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த பற்களை பிடுங்குவது அவசியமா என்பது உட்பட சில கேள்விகளுக்கு பதிலளிக்கிறார் பிரிஸ்பனில் பல ஆண்டுகளாக பல் மருத்துவராக பணியாற்றும் ராஜி அவர்கள். அவரோடு உரையாடுகிறார் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்படும் ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை. இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம். ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறு நாம் கேட்டுக்கொள்கிறோம்.
1: வணக்கம் டாக்டர் ராஜி.
2: வணக்கம். வணக்கம் ரேணுகா.
1: விஸ்டம் பல்லு, ஞான பல்லு என்று சொல்லுவோம் தமிழில். அது பலருக்கு தொல்லை கொடுப்பது வழக்கம். அதை பற்றி தான் நாங்கள் பேச இருக்கிறோம். முதலில் டாக்டர் எங்களுக்கு சொல்லுங்கள், இந்த ஞான பல்லு அதை வந்து நாங்கள் கட்டாயம் பிடுங்கத்தான் வேண்டுமா?
2: விஸ்டம் டீத்னு பார்க்கும்போது நம்ம வர வர நம்ம எவல்யூஷன் ஆக ஆக என்ன ஆயிட்டு இருக்குன்னா, நம்மளோட ஜாவ் சைஸ் வந்து சின்னதாக ஆயிட்டே வருது. அதனால என்னன்னா 32 teeth அகாமடேட் பண்றதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஸோ மோஸ்ட் ஆஃப் தம்க்கு நீங்க பாத்தீங்கன்னா இப்போ விஸ்டம் டீத் வந்து இம்பாக்டடா ஜாக்குள்ளேயே இருக்கு, இல்ல சம் சினாரியோஸ் மிஸ்ஸிங் இருக்கு, ஆர் சம் வந்து கொஞ்சம் ஏதோ முட்டி மோதி கொஞ்சம் வெளியே வந்துருது, ஆர் கொஞ்சம் வெரி ரேர் பாப்புலேஷன் தான் நாங்க பாக்குறது வேர் ஃபுல்லி எல்லாமே ஆல் த 32 teethக்கு அந்த ஜால இடம் இருக்கிற மாதிரி. அந்த விஸ்டம் டீத்ல கூட ஃபிலாசபி மாறிட்டே வருது. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு காலத்துல என்னன்னா, விஸ்டம் டீத் அஸ் லாங் அஸ் இட் உங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்காத வரைக்கும் நீங்க எதுவும் பண்ண வேண்டியது இல்லைன்ற மாதிரி இருந்துச்சு. தென் ஒரு கட்டத்துல எப்படி ஆச்சுன்னா, இந்த ஆர்த்தடோன்டிக்ஸ் சொல்றாங்கல்ல, இந்த பிளேசஸ் பல்லு வந்து ஸ்ட்ரைட் பண்றாங்கல்ல, க்ரௌடிங்கெல்லாம் ரெடி பைட் பண்ண பல்லு, அந்த விஸ்டம் டீத்னால எஃபெக்ட் ஆகும்னு சொல்லி புதுசா வரும்போது திருப்பி பல்லு முன்னாடி இருக்க பல்லெல்லாம் தள்ளி க்ரௌடிங் கிராஸ் பண்ணிடும்ன்றதுனால அந்த விஸ்டம் டீத் எல்லாம் மோஸ்ட்லி எடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த க்ரௌடிங் இன்னும் வர்த்தன் ஆகாம இருக்கிறதுக்கு எடுத்துருங்கன்னு சொன்னாங்க. தென் ஒரு ஸ்டேஜ் வந்துச்சு, ஸ்டடிஸ் என்ன ப்ரூவ் பண்ணுச்சுன்னா, இல்ல அது வந்து விஸ்டம் டீத்னால அந்த க்ரௌடிங் எல்லாம் ஒன்றும் அவ்வளோ ஒன்றும் ஃபோர்ஸ் போட்டு அந்த முன்னாடி பல்லெல்லாம் க்ரௌட் ஆக சான்ஸ் இல்லை, விட்டுருங்கன்ற மாதிரி இருந்துச்சு. பட் எங்களுக்கு வந்து மெயினா ஒரு ஃபிலாசபி என்னன்னா, எனி 2 times நியர்லி 2 times ஒரு இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு ஒரு விஸ்டம் டீத் ஏரியாலன்னா, தென் இட் பல்ல எடுக்கணும், அந்த பல்ல எடுத்தாகணும்னு எங்களது ஒரு இது. அதுக்கு பேர் நாங்கள் ஆப்பர்குலைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த சிவியர் அந்த இன்ஃபெக்ஷன், வேற வாய் திறக்க முடியல, அந்த ஸ்வெல்லிங் வருது, அந்த விஸ்டம் டீத் ஏரியா அந்த ப்ராப்ளம் வந்துச்சுன்னா நாங்கள் அப்போ ரெக்கமெண்ட் பண்ணுவோம் 2 times இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா. பட் இப்போ புதுசாக என்ன ரூல்ஸ் வருதுன்னா, இம்பாக்டட் உள்ள ஜாக்குள்ளேயே இருக்கு, உங்களுக்கு எந்த தொந்தரவும் இல்லைனாலும் ரொம்ப ரெகுலரா அது ஒரு ஜா எக்ஸ்ரே எடுத்து அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்கணும்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் பேர் என்ன டிசைட் பண்றாங்கன்னா, ஏஜ் ஆக ஆக அதுக்கு ஃபியூச்சர்ல போய் நம்ம இதை எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், ஹீலிங்கு லேட் ஆகும்னா நாங்க இப்பயே எடுத்துக்கிறோம்னு இப்ப எங்கர் பாப்புலேஷன் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க எடுத்துடலாம்னா. இட்ஸ் அ வெரி, இதுக்கு வந்து நாங்க இதுதான் ட்ரீட்மெண்ட்னு நம்ம ஷோரா நம்ம எல்லாரும் எடுத்தாகணும் இல்ல எல்லாரும் எடுக்கணும் அப்படி எல்லாம் பிளாங்கெட் ரூல் கிடையாது. ஸோ இண்டிவிஜுவல் சர்க்கம்ஸ்டான்சஸ் பொறுத்து இருக்கிறேனுக்கா.
1: சரி, இப்போ நீங்கள் அந்த இம்பாக்டட் விஸ்டம் டீத் பற்றி சொன்னீங்கள். அப்படி அந்த பல்லு, அந்த ஞான பல்லு முளைக்காமல் அப்படியே உள்ளுக்குள்ளேயே இருப்பதால் என்னென்ன பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்?
2: இப்போ மேல இருக்கிற விஸ்டம் டீத் அப்படியே இம்பாக்டட் ஆகுதுன்னா என்ன ஆகுதுன்னா, இப்போ இந்த அந்த ரூட் வந்து ஒரு டைம் வளர்ந்து வந்து சைனஸ் இருக்கு, மேல சைனஸ்ன்னு சொல்றோம் பாருங்க, அந்த சைனஸ் ஏரியாக்குள்ள ரூட்ஸ் போக சான்ஸ் இருக்கு. அப்படி போறதுனால ஒன்றும் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை, ஆனால் ஃபியூச்சர்ல எடுக்கும்போது அந்த கம்யூனிகேஷன் இது இருக்கு, சான்சஸ் இருக்கு. அந்த இடத்துல பல்ல எடுக்கும்போது அந்த அந்த ஓட்ட வழியா சைனஸ் கம்யூனிகேஷன், அது ஹீலிங் வந்து நல்லா ஆயிடுச்சுன்னா பிரச்சனை இல்லை. இல்லை ஒரு ஒருத்தங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஹீலிங் டிலே ஆகும்போது தான் இந்த சைனஸ் இது நாங்கள் என்ன சொல்லுவாங்களா, இந்த ஓரோ ஆண்ட்ரல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அப்படின்னா வாய்க்கும் சைனஸ்க்கும் ஒரு கம்யூனிகேஷன் மாதிரி ஆகி பிஸ்டுலா அந்த மாதிரி ஆகலாம். பட் அப்படி இருந்தாலும் ஒன்றும் கவலைப்பட வேண்டிய அளவுக்கு ஒன்றும் இல்லை, சர்ஜரி போய் பண்ணி அதை மூடிடலாம். பட் கீழே பல்லுனால என்ன ஆகும்னா, அதே கீழே இம்பாக்டட் டீத்ல ரூட் வந்து வளரும் போது அங்க பெரிய ஒரு நர்வ் வருது, அந்த நர்வ் சுத்தி ரேப் ஆக சான்சஸ் இருக்கு. ஏன்னா வெளியே வரலன்னா ஐதர் அந்த நர்வை புஷ் பண்ணலாம் டவுன், ஆர் அதை ரேப் பண்ணலாம், ஆர் அதை டிஸ்பிளேஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி சினாரியோஸ். ஸோ வாட் அது என்ன ஆகுதுன்னா, ஃபியூச்சர்ல அகெயின் அந்த கேஸ் வந்து மோர் அண்ட் மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட் ஆகுது. இந்த ரூட்ஸ் எப்படி பெண்ட் ஆகி போகும்னு சொல்ல முடியாது. பட் நீங்க என்ன ஆகலாம் அப்படியே விட்டா, ஜால வர கொஞ்சம் சிஸ்ட் வந்து பெத்தாலஜிஸ்ன்னு சொல்றது, அது வந்து இந்த மாதிரி இம்பாக்டட் டீத்து அசோசியேட்டா இருக்கும். லைக் எக்ஸாம்பிள், அது பேர் டென்டிஜெரசிஸ்ட்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ஏதோ ஒரு பல்லுன்னா அந்த பல்லோட சுத்தி இருக்கிற அந்த கேப்சூல்ல இருந்து ஆரம்பிக்குது. ஸோ இது வந்து வெரி ரேர் திங்ஸ் தான், இட்ஸ் நாட் லைக் ரொம்ப காமன் கிடையாது, பட் இதுதான். ஸோ அப்படியே விடுறதுனால இம்பாக்டட் டீத்னால இதுதான் பாசிபிலிட்டிஸ் என்னன்னா, ஃபியூச்சர்ல மோர் அண்ட் மோர் காம்ப்ளிகேட்டடா புஷ் ஆகி அது பொசிஷன் மாறி போகலாம், இல்ல ஜால் அந்த ஆங்கிள் போய் எங்கேயோ போய் மாட்டின்னு இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான்
1: அந்த ஞான பல்லை பிடுங்கலாம் என்று முடிவெடுத்தால் எந்த வயது இதற்கு பொருத்தமான வயதாக இருக்கும்?
2: ரியாலிட்டி என்னன்னா, நீங்க அந்த ரூட் ஃபார்ம் ஆக முன்னாடியே எடுத்துட்டீங்கன்னா பெஸ்ட், பிகாஸ் அது இன்னும் அந்த ரூட்டு இன்னும் ரொம்ப ஃபார்ம் ஆக முன்னாடி, நான் சொன்னேன் இல்லைங்களா, அதோட பக்கத்துல வைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ் நர்வ் இருக்கு, சைனஸ் இருக்கு மேல. ஸோ அங்க போக முன்னாடியே நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அந்த பல்லோட ஏஜ் வந்து 18 to 21 years, அந்த ஏஜ் தான் ரஃபா அந்த ஆவரேஜ் ஏஜ் வாயில வர்றதுக்கு இல்லை வராம இருக்கிறதுக்கு, அதுதான் ஏஜ். ஸோ அந்த ஏஜ்ல நீங்க அர்லியரா எடுக்கும்போது ஹீலிங் பெட்டர், நம்ம எங்க இருப்போம் லைக் பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும், ஓவரால் ஹீலிங்கு அந்த காம்ப்ளிகேஷனும் ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அது ரொம்ப லேட் அந்த ரூட்டை கம்ப்ளீட்டா ஃபார்ம் ஆக விட்டுட்டு அப்புறம் எடுக்கிறதுன்றது அகெயின் அது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா ஆகலாம். நீங்க 18 to 21 உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லாம இருக்கலாம், அப்போ நீங்க எடுத்து ஆகணுமான்றது ஒரு குவஸ்டினும் இருக்கலாம். இப்போ சும்மா இருக்கிறப்பல்ல நம்ம ஏன் போய் எடுக்கணும்ன்றதும் ஒரு தாட் ப்ராசஸ் வரலாம். பட் நீங்க அப்பா அம்மாக்கு அந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு, நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தீங்க அப்படியெல்லாம் நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க பெஸ்ட் நீங்க உங்க கிட்ஸ்க்கு வேணும்னா கொஞ்சம் அர்லியராகவே நீங்க கன்சிடர் பண்ணலாம் எடுக்கலாம்னு. ஏன்னா அது வந்து நீங்க டென்டிஸ்ட் கிட்ட செக் பண்ணி அதுக்கு இடம் இருக்கா வர்றதுக்கு பாருங்கன்னு சொல்லலாம். அண்ட் இடம் இருக்கிற மாதிரி இருக்குன்னா நாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்னா கண்டிப்பா நீங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் அது சான்ஸ் இல்லை, ஒன்னொன்று வந்து ஒரு பக்கம் டேர்ன் ஆயிருக்கும், அது ஆங்கிளே சரியா இருக்காது, அந்த பல்லு நோவே அது வெளியே வர சான்ஸே இல்லை. அண்ட் அதுல பாதி வந்து என்ன ஆகும்னா இந்த 12 வயசு பல்லுக்கு பின்னாடி இருக்குது இல்லைங்களா, ஸோ அந்த இடம் வந்து ஒரு ஃபுட் ட்ராப் ஆயிட்டு சாப்பாடு கிளீனும் பண்ண முடியாது. ஸோ அதனால நான் என்ன சொல்றேன், நீங்க எடுக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது அர்லியர் எடுத்துறது நல்லதுன்னு சொல்லுவேன். பட் இதுக்கு பெஸ்ட் என்னன்னா நீங்க உங்க டென்டிஸ்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணி ஈச் கேஸ் டிஃப்ரெண்ட், இது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் வரும்னு நினைக்கிறீங்களா, நினைக்கிறது அவங்க எஸ் சான்ஸ் இருக்குன்னு சொல்லும் போது நீங்க பெஸ்ட் எவ்வளவு சீக்கிரம் நீங்க கன்சிடர் பண்ணுங்க அவ்வளவு நல்லது.
1: சரி, இப்போது அந்த விஸ்டம் டீத் சர்ஜரி அதை நாங்கள் நீக்குகிறோம் என்று வைத்துக் கொண்டால் அப்போது என்ன நடக்கும், அதற்கு பிறகு என்ன நடக்கும்?
2: விஸ்டம் டீத் எடுக்கணும்னு நினைச்சிட்டீங்கனால ஃபர்ஸ்ட் இப்போ நாங்க அசஸ் பண்ணுவோம் அதோட டிஃபிகல்ட்டி எப்படி இருக்குன்னு, பாக்குறதுக்கு ரொம்ப ஃபேர்லி ஈஸி இல்ல மாடரேட் கேஸ்னா நாங்க டென்டல் சேர்லயே பண்ணிடுவோம். அப்போ வந்து நீங்க ஒரு ஒரு பல்லா எடுத்துக்கலாம் விஸ்டம் டீத், இல்ல ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்குன்னா நாங்க ஸ்பெஷலிஸ்ட்க்கு ரெஃபரல் தருவோம். ஸ்பெஷலிஸ்ட்ல போனீங்கன்னா அவங்க வந்து மோஸ்ட்லி 99% ஜென்ரல் அனஸ்தீஷியா அப்படின்னா நம்ம ஃபுல்லு மயக்க நிலையில தான் அந்த பல்ல எடுப்பாங்க. அந்த மாதிரி நிலையில பண்ணும்போது ஈவன் இப்போ உங்களுக்கு ஒரு விஸ்டம் டீத் தான் ப்ராப்ளம் கொடுத்துருந்தாலும் நாங்கள் பெஸ்ட்டு ரெக்கமெண்ட் பண்ணுறது எப்படி இருந்தாலும் மயக்க நிலைக்கு போறீங்க அந்த 4 ஒரே டைம்ல எடுத்துக்கோங்கன்னு தான் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். யூஸ்வலி அவங்களும் அதுதான் சொல்லுவாங்க அட் அ டைம் அந்த பல்லை எடுத்த பிறகு. இப்போ சேர்ல பண்றதுன்னா லோக்கல் அனஸ்தெட்டிக்ல தான் பண்றது, ஜஸ்ட் அந்த இடம் மட்டும் மறுக்க வச்சு பல்ல எடுக்கிறது. அது வந்து ஹீலிங் வந்து ரொம்ப ஓகே தான், சிம்பிள் டு மாடரேட் கேஸ் வந்து ஒரு 2 நாள் கொஞ்சம் ஸ்வெல்லிங்கு கொஞ்சம் இதா இருக்கலாம், அப்புறம் நீங்க அப்படியே இது செட்டில் ஆயிரும். பட் இந்த ஜென்ரல் அனஸ்தீஷியால போய் பண்ற அதுனா யூஸ்வலி காம்ப்ளிகேட்டட் கேஸ் தான் நம்ம யூஸ்வலி அனுப்புவோம் சர்ஜன் கிட்ட. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்துருக்கிற ஒரு ஆவரேஜ் அட்லீஸ்ட் ஒரு 1 week உங்களுக்கு இது ஆகும். கொஞ்சம் பேருக்கு ரொம்ப அமேசிங்கா இருக்கலாம், நான் மறுநாளே வேலைக்கு போயிட்டேன் இல்லை 2 நாள்ல வேலைக்கு போயிட்டேன்னு சொல்றவங்க இருக்காங்க. பட் நம்ம மெஜாரிட்டி பார்க்குறவங்க வந்து மூஞ்சி 2 பக்கமும் வீங்கி போய் கொஞ்சம் பெயின் கில்லர்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டி சாஃப்ட் டயட்டு இந்த மாதிரி பண்ணி ஹீல் ஆகுறவங்க தான் மோஸ்ட்லி இருப்பாங்க. ஆனால் கொடுக்குற அந்த தையல் அந்த சூச்சர்ஸ் எல்லாமே செல்ஃப் டிசால்விங் தான், நீங்கள் திருப்பி எல்லாம் போக வேண்டியதில்லை. ஒன்லி திங் ஒரு ரிவ்யூ அப்பாயின்மெண்ட்டுக்கு போக வேண்டியது இருக்கும். ஒரு 1st-2nd day ஓகே கொஞ்சம் ஜாஸ்தி வலி இருந்தால் ஓகே, அதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி தான் டேப்லெட்ஸ் மெடிக்கேஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பட் ஸ்டில் எனி திங் அவுட் ஆஃப் த ஆர்டினரியாக இருக்குது, ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருக்குது அப்படி இருந்தால் நீங்கள் உங்கள் டென்டிஸ்டை காண்டாக்ட் பண்ணி அது என்ன இது இருக்குது எல்லாம் ஹீலிங் நார்மலாக நடக்குதான்னு நீங்கள் பார்க்கணும்.
1: இப்போது முக்கியமான விடயம், இங்கு பலரும் இந்த விஸ்டம் டீத் சர்ஜரி செய்வதற்கு தயங்குகின்றமைக்கு ஒரு பிரதானமான காரணம் அதற்குரிய விலை இல்லையா, அதற்கு அதிகம் செலவாகும் என்பது. கிட்டத்தட்ட எவ்வளவு செலவாகும் என்று எங்களுக்கு சொல்லுங்கள். அதே போன்று இந்த பிரைவேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்கிறது இல்லையா, அது இந்த விஸ்டம் டீத் எடுப்பதை கவர் பண்ணுமா என்றும் சொல்லுங்கள்.
2: ஓகே, இது காஸ்ட்னு பாத்தீங்கன்னா இப்ப விஸ்டம் டீத் எவ்வளவு வெளியே இருக்கிறதுன்னு பொறுத்து அதுக்கு மேல உங்களுக்கு காஸ்ட் வேரி ஆகும். எவ்வளவு வெளியேனா எவ்வளவு வாயில தெரியும்.

0: கிட்ட போகும்போது ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட முக்கால் பேர் நம்ம என்னன்னா லைக் ஹெல்த் கேர் கார்டு, ஸோ அந்த ஹெல்த் கேர் கார்டு இல்லை கன்செஷன் கார்டு வச்சிருக்கவங்க பப்ளிக் சிஸ்டம்ல போகலாம், ரெஃபரல் ஹாஸ்பிட்டல்ல த்ரூ த ஹாஸ்பிட்டல் போகலாம். பட் அது வெயிட்டிங் வந்து 2-3 இயர்ஸ் அண்ட் அது காம்ப்ளிகேட்டட், ரொம்ப வலி இருக்கிற பேஷண்ட்டு தான் கொஞ்சம் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. ஸோ அது அது உண்மையிலேயே எனக்கு அது வந்து வெயிட்டிங் லிஸ்ட் வந்து அது ரொம்பவே லாங். அது எப்படி ஃபைனலாக வந்து 2-3 இயர்ஸ் வரைக்கும் கூட பீப்புள் வெயிட் பண்ணுறாங்க பல்ல எடுக்கிறதுக்கு. ஸோ அது ஒரு சிஸ்டம் அது. ஆனால் அதுக்கு நீங்கள் ஹெல்த் கேர் கார்டு இல்லை கன்செஷன் கார்டு இருக்கணும். பட் இப்போ ப்ரைவேட் போகிறவங்களுக்கு எல்லாமே வந்து ஃபீஸ், கன்சல்டேஷன்லேருந்து அது அனஸ்தட்டிஸ்ட் ஹாஸ்பிட்டல் சார்ஜ் எல்லாமே. நீங்கள் ரேட் வந்து ப்ரைஸ் வைஸ் இப்போ பார்க்குறீங்கன்னா எனிவேர் உங்களுக்கு வந்து ஒரு 2500லேருந்து $4000 வரைக்கும் ஆகும். எல்லாம் ஹாஸ்பிட்டல் எல்லாம் ப்ரைவேட்டாக நீங்கள் சார்ஜ் ஸ்பெண்ட் பண்ணுறத பார்த்தீங்கன்னா, அகெயின் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் ஃபீஸ் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கலாம். பட் நான் இது ஒரு ரேஞ்சாக சொல்கிறேன், 2000 இதுலேருந்து அண்ட் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூட இருக்கலாம். பட் இதுதான் இதுதான் மே ரேஞ்ச். நீங்கள் இன்சூரன்ஸ் இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ராஸ் கவர் வேணும். விஸ்டம் டீத்துக்குனா எக்ஸ்ட்ராஸ் கவர்னு இருக்கணும். எக்ஸ்ட்ராஸ் கவர் இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல், இப்போ ஹாஸ்பிட்டல் ஃபீஸே கிட்டத்தட்ட 1700 சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த கவர் எல்லாம் இருந்துச்சுன்னா ஐ திங்க் வரும் 500 ஆர் சம்திங் அந்த அவ்வளோதான் நீங்கள் பே பண்ண முடியும். ஹாஸ்பிட்டல் சார்ஜஸ்ன்னு இருக்கும் பாருங்க அது. பட் அனஸ்தட்டிஸ்ட்க்கு கொஞ்சம் ஃபீஸ் கட்ட வேண்டியது இருக்கும், கொஞ்சம் கவர் ஆகலாம். பட் மெடிக்கேர் கவர் ஆகாது, ப்ரைவேட்டாக போனால் கூட மெடிக்கேர் கவர் ஆகாது. அது உங்களுக்கு வந்து எல்லாமே ப்ரைவேட் ஃபீஸ் தான்.
1: சரி, மிக்க நன்றி டாக்டர் ராஜி, தெளிவாக விளக்கினீர்கள். மீண்டும் மற்றும் ஒரு தலைப்பில் சந்திப்போம். வணக்கம்.
0: தேங்க்யூ.
2: விஸ்டம் டீத் எனப்படுகின்ற ஞான பற்கள் குறித்து விரிவாக விளக்கியவர் பிரிஸ்பர்னில் பல ஆண்டுகளாக பல் மருத்துவராக பணியாற்றும் ராஜி அவர்கள். அவரோடு உரையாடியவர் ரேணுகா துரைசிங்கம். நேர்களே, இதில் தரப்பட்ட ஆலோசனைகள் அல்லது தகவல்கள் பொதுவானவை, இவற்றை தொழில்முறை ஆலோசனையாக கருத வேண்டாம் என்றும், ஒவ்வொருவரின் தனிப்பட்ட பிரச்சனை அல்லது பின்னணியை பொறுத்து நீங்கள் தேவையான நிபுணர்களின் ஆலோசனையை பெறுமாறும் கேட்டுக்கொள்கிறோம்.

0: உலகையே உங்கள் சமையல் அறைக்கு எடுத்து வாருங்கள். SBS ஃபுட், 7000-க்கும் மேற்பட்ட செயல்முறைகள், வீடியோக்கள், மேலும் பல. sbs.com.au/food என்ற இணைய தளத்தை பாருங்கள். ஆஸ்திரேலிய பூர்வீக குடி மற்றும் டொரஸ்ட்ரைட் தீவு மக்களை பற்றி மேலும் அறிந்து கொள்ள NITV NITV சேனல் 34 மற்றும் SBS ஆன் டிமாண்டில்.
1: எங்கள் நிகழ்ச்சிகளையும் போட்காஸ்டுகளையும் உங்கள் மொபைலில் SBS ஆடியோ ஆப் வழி கேட்பதே சிறந்த வழியாகும். ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயில் இருந்து SBS ஆடியோ ஆப்பை இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள்.
0: SBS தொலைக்காட்சியில் மற்றும் வானொலியில் என்னவெல்லாம் வர இருக்கின்றன என்பதை அறிந்து கொள்ள sbs.com.au/guide என்ற இணையதளத்திற்கு செல்லவும்.
2: Launch season 4, the Arctic.
3: 10 brave souls, far from home, close to freezing.
4: It's a whole new frontier.
5: Oh my God!
3: Alone Australia streams 15th of July on SBS On Demand.
1: SBS ஆடியோ ஆப்பை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை கேளுங்கள். SBS ஆடியோ ஆப்பை ஆப் ஸ்டோர் அல்லது கூகுள் பிளேயிலிருந்து இலவசமாக தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் கதைகளையும் கருத்துக்களையும் பரிமாறும் தளம் SBS தமிழின் ஃபேஸ்புக்.
6: நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்ய சற்று நேரம் இருக்கிறது. ஈழத்தின் மூத்த கர்நாடக மெல்லிசை கலைஞர், வானொலி கலைஞர் சங்கீத பூஷணம் குலசீலநாதன் அவர்களின் பிறந்த நாள் இன்று. 1940 பிறந்த இவர் 2004 May 20 காலமானார். ஈழத்து மெல்லிசை எனும் ஒரு இசை வடிவத்தின் உருவாக்கத்திலும் வளர்ச்சியிலும் பெரும் பங்கு வகித்த இவர் 1972 வெளியான குத்து விளக்கு என்ற இலங்கை திரைப்படத்தில் ஆர் முத்துசாமி அவர்களின் இசையில் கவிஞர் ஈழத்து ரத்னம் அவர்கள் எழுதிய பாடலை

சரி நேர்களே, நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் நேரம் வந்துவிட்டது. இன்று வியாழன் மதியம் 12 மணிக்கு நேர்லே அகோலித்த நிகழ்ச்சி ஞாயிறு இரவு 8 மணிக்கு மறு ஒலிபரப்பாக ஒலிக்கிறது. சரி நேர்களே, மீண்டும் நாளை மதியம் சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்கள் கூறி விடைபெறும் நான் குலசேகரம் சஞ்சயன். வணக்கம் நேர்களே.

0: Best South Asian.
1: Shaolin Rock.

بدل.

Hear more SBS Chill on the SBS Audio website and app.